எனக்கு சாரி பாலி. எங்க தம்பாம் சப்ரோமஸ் அத்தை உகத்கை மையகதில ஆசி ரஃபைல் சினி நோமால் எங்க முசின் நயோகலை சேர்த்தி Ik moet je ook verstaan, moest je toegevatten. Dan was het misschien over mij nodig om je naar die mond te stoten. En nou is alles wat ik tot nu toe geniet. Geniet. Alles geniet. Ik heb zo baie plannen voor ons weer gehad, Bali. Zo baie. Zo vallen we niet meer alleen gelost. Alleen. Oh,